தேனிசை அரங்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு லவ் யூ 94.6 98.6 98.6 கேபன்பளை வரிசைகளிலும் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சேரகம் நிகழ்ச்சிகளை எதிர்பார்க்க நிறைவாக காலைதோறும் மீதியத்தில் இடைய சேனல் உங்கள் முழக்கங்கள் விருப்பான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வணங்கிக்கிட்டோம். இன்றைக்கு வியாழக்கிழமை மே மாதம் 28ஆம் தேதி. 5 விரல்களும் ஒரே மாதிரி அல்ல, அவைகள் வித்தியாசமானவை. அதுபோல வாழ்க்கையும் ஒரே நாள் போல அமையாது, ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாகத்தான் செல்லும்.

வரும் சனிக்கிழமை மே மாதம் 30ஆம் தேதி அன்றுக்கு தனித்தமிழ் தினமாகிய முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகம். எனவே இந்த வைகாசி விசாகம் திருநாளை முன்னிட்டு நமது நாட்டில் பல தெற்கோகளில் வைகாசி விசாக காவடி திருவிழா சீரும் சிறப்புமாய் நடைபெற்றும். எனவே இதை நீட்டி உங்களுக்காக நம்முடைய பாதி நிகழ்ச்சியில் உங்களுக்காக திருமுருகனை போற்றும் சில பாடல்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்காக நாம் அன்புடன் வழங்குகின்றோம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகதை.

முருகப்பெருமானுக்கு வாகனம் மயில் வாகனம் என்பது அனைவருக்கும் தெரியும். பறவைகளில் மிக அழகானதும் சாதுமானது மயில். பத்மசூரனின் உடலை இரண்டாக பிளந்த முருகப்பெருமான் உடலின் ஒரு பாதி மயிலாகவும் மறுபாடி சேவல் கொடியாக மாற்றி தன் அருகிலேயே வைத்துக் கொண்டார். அழகான சாதுவான மயிலை வாகனமாக வைத்துக் கொண்டார். அதன் தத்துவம் ஆன்மீக அருளையும் தெளிவை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது.

அசுரனான பத்மாசூரனின் உடலேதான் மயிலாக மாற்றினான். அசுர குணத்தோடு இருந்தாலும் முருகப்பெருமானிடம் வந்ததும் சாந்தமானதைப் போல முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தர்கள் அவரை சரணடையும் போது மன அமைதியும் சாதுவாகவும் மாறி வாழ்க்கையில் நம்மடியே தரும். அது மட்டுமல்லாமல் மழை வருவதே முன்கூட்டியே தன் அழகிய தொகையை வெறுத்து நடனம் ஆடி உணர்த்துவதுகிறது. மழை என்பது அனைவருக்கும் பொதுவாகவும் செழிப்பை தரக்கூடிய ஒன்று. மேலும் அதன் இறகானது தீக்காயத்திற்கு மருந்திட பயன்படுகிறது.

உங்களுக்கு சில அறிவிப்புகள். வரும் சனிக்கிழமை மே மாதம் 30ஆம் தேதிக்கு வைகாசி விசாக காவடி திருவிழா நடைபெற இருக்கும். சில திருக்கோள்களில் தயானோ அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், மோஷ் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், போகாஸ்கத் ஆரியத்தா ஸ்ரீ கருமாரியம்மன் திருக்கோயில், மாத் ஓரிமுகா அருள்மிகு சிவ சுப்பிரமணியர் திருக்கோயில், காந்திரிவியனோத்துவ ஸ்போர்ட்லுஸ் சர்கீதர் முத்தமிழ் கூட்டம், குட்லன்ஸ் அருள்மிகு சிவ சுப்பிரமணியர் திருக்கோயில், ரிஷ்ஃபோன் சாசுயன் துத்மோ மணிக்கவும் ரிஷ்ஃபோன் சாசுயன் வில்லேஜ் அருள்மிகு சிவ சுப்பிரமணியர் திருக்கோயில், புவனோ மேபர்க் ஸ்ரீ விநாயகர் சீதாளம்மன் திருக்கோயில், ஜெபே ஹோஸ்பல் மகாஜன சங்கம், சுகினம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், சவண அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில். நாம் குறிப்பிட்ட இந்த திருக்கோயில்களில் வரும் சனிக்கிழமை மே மாதம் 30ஆம் தேதிக்கு வைகாசி விசாக காவடி திருவிழா நடைபெறும்.

0: இன்றைய காலை சிந்தனை. வாழ்க்கையில் நிகழ்ந்ததை மறுக்கவும் முடியாது, நிகழ்வதை தடுக்கவும் முடியாது, நிகழப்போவதை நிறுத்தவும் முடியாது. இவை அனைத்தையும் நம்மால் கடந்து போக முடியும். உங்கள் விருப்பமான தேனி சாரங்கம் அதிகாலை தோறும் உங்களுக்காக உங்களுக்கு உங்கள் சுவையனம் 8 மணி வரை ஸ்டேஜூன். இன்றைக்கு வியாழக்கிழமை, மே மாதம் 28ஆம் தேதி. அனைவருக்கும் இனிமையான நாள். அவன் இஸ் மார்னிங் வண்டர்ஃபுல் டே.
1: With RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Seyarangam.

அதிகாலையில் விடுக்கமாக எமது வாரம் ஸ்ரீவாந்தர்கள் அனைவருக்கும் வருக வருக என்று அன்புடன் நாம் நலபரப்பிக்கின்றோம். சரி, நீங்கள் நல்ல இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். இன்னைக்கு இன்று இந்த மே மாதத்தின் கடைசி வியாழக்கிழமை இருக்கு. ஏன்னா மே மாதம் வியாழக்கிழமை 28ஆம் தேதி இன்றைக்கு. மேலும் இன்றைய காலையில் சூரியன் ஆல்ரெடி உடைக்கின்றது. மேலும் எமது ஆளும் ஸ்ரீ வானொலியன் உங்களுக்காக இசை மழை புரிகின்றது. ஜஸ்தி சுனி 8 மணி வரை.

0: அமாமுங்கள் மனசுக்கு உற்சாகம் தருமினிய இசைகளும் சுறுசுறுப்பான பேச்சுகளும் சேர்ந்து இது உங்கள் பிரியமான காலை நிகழ்ச்சி. மேலும் இன்றைக்கு புதிய நம்பிக்கையோடும் நல்ல ஆற்றலோடும் நாளை தொடங்கலாம். மேலும் இன்றைக்கு விலக்கு தயாராகியவர்களுக்கும் தயாராகியவர்களுக்கும் பயணத்தில் இருப்பவர்களுக்கும் வீட்டில் அமைதியாக கேட்கிறவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த காலை நிகழ்ச்சி அன்புடன் அர்ப்பணம். மேலும் இன்றைய தினம் முழுக்க சந்தோஷமும் வெற்றியும் உங்களை தேடி வரட்டும்.
1: Free, Bonnolly. Free, Bonnolly.

0: many more happy returns of the day.
1: இன்றைக்கு வியாழக்கிழமை மே மாதம் 28ஆம் தேதி இன்றைக்கு கிவிஜோபோரை சேர்ந்த திரு அனந்த் வீரச்சாமி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி கோவிலா, மேலும் அவிசன், தாவிசன், விலாஷா, தி ரோஜா, திவ்யானி, ஜெயராணி, சரோஜினி ஆகியோரின் சார்பில் இந்த வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இன்றும் காபே ஊரை சேர்ந்த திருமதி சவுந்தரி காப்பனன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். மேலும் கணேசன், ராஜேசன், அடகன், அக்கா சுந்தரி, ரூபா ஆகியோரின் சார்பில் இந்த வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த படனை நாம் வசிக்கும் தேவா மாணிக்கம் தனது பிறந்தாட்டின் அவன்புடன் வடகையிலும், மேலும் பிரியங்கா, ஜியான், மேலும் அக்கா வீதி, அம்மா சிம்மி, பத்மினி, மேலும் பிரது, மேலும் செந்தில், கோபாலன், விலாசினி, விநாயகம், ஈஸ்வரன், பாசன், சஞ்சனா, ஜிவா, சுசீலா, மாணிக்கம், நர்சிகாது, அரங்கியா, அலங்காரி, அம்மா விந்துத ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகிறார்கள். இதே வாட்டை நாம் சவுத் ஆப்பிரிக்கா வசித்து வரும் ருயானா இராமசுவாமி தனது பிறந்தாட்டிய நம்ம அன்புடன் வழங்கிக்கிட்டு, மேலும் தில் அத்தியாசையான அம்மா மிது, அப்பா

தரி சக்க தரி தாம் கிடுதுக்கு தரி கிடுதோம் சென்ன சென்ன குக்கும் தரி தாம் கிடுதுக்கு தரி கிடுதோம் தரி தண்ணத்த ஜண்ணு தீமி தரி தாம் தண்ணத்த தாம் ஜண்ணு தாம்

தறிக்கிட்டதும் தாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம்